பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சர்வம் வை பூர்ணகும் ஸ்வாஹா. ஏக் பார் போலே ஸ்ரீ பிருந்தாவன் விஹாரி நார கீ ஜை. ஆர்ச் 25. Everyone, from where we sit, stand, we raise our hands and we bow to the fire, right? Om Navo Jagni Samirajananam Pratidenam Vivayati Mugasamam Jahvaiva Pravya Mujihana Tavanavaha Sishwatinakamacha Shirase Swaha Om Agnaye Nama. So they will go ahead and lead us in Arati. Those of you who wish to make Arati again can come up and do so. And ask Hema to lead us in the Arati Kunja Vihari Ki Arati. We sing the praises of Lord Krishna to conclude our worship today on this Krishna Janam. Vrindavan Vihari Lara.